பாட்டுபாய் பாய் சந்தனத்தை பாய் சுத்திதேவ பக்தாத் மாடி வருவாள். பாட்டுபாய் பாய் சந்தனத்தை பாய் பத்திதேவ பக்தாத் மாடி வருவாள். பாட்டுபாய் பாய் சந்தனத்தை பாய் பத்திதேவ பக்தாத் மாடி வருவாள்.